பத்தையே நானுக்கு சேத்ரேமானு ஸ்ரீமானு ராமச்சந்திர பிரீதம்.